நஷ்டமா கொண்டு கும்பம் கற்கண்ட திருமதுரம் கைப்புள்ள மிச்சரும் நஷ்டமா கொண்டு கும்பம் கற்கண்ட திருமதுரம் இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் இஞ்சி சத்து கொடுத்தாலும் இஞ்சிஞ்சாய் ரோமாஞ்சம் இஞ்சிஞ்சாய் ரோமாஞ்சம் வார்டு நம்பர் ஏழில் ஒரு வல்லாத்த ரோகி வாதமல்ல பித்தமல்ல கபமல்ல நஷ்டமோ காணும்போல் நறுமொழி கேட்கும்போல் பல்சினும் ஹார்ட்டினும் பணிமுடக்கு.

கிழங்கில் தின்னோ விட்டாமின் சி உண்டு ஏ உண்டு டி உண்டு விட்டாமின் சி உண்டு ஏ உண்டு டி உண்டு கேட்.

வசந்தம் தளிர்ப்பு, ஹேமந்தம் குளிர்ப்பு, வசந்தம் தளிர்ப்பு, ஹேமந்தம் குளிர்ப்பு.